0: லாகாண்ட ரேடியோ ITN அடகுமுரே ரலுமாவதி நீல் குருல்லா சோனாலிகா அஸ்வபல 50க இன்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடதுசா அமதர கோடஸ் கனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் திவினிபுரா அதி டிவிஎஸ் அலவி நியோஜிதான் வெதின் ராட்சணிய லியாபதின்ச்சிய அவுர்து ஹதர்க்க சேவாவசா வகக்கிம சமக வடினா தொரத்துக்கி அல்மாரியாக நோமிலி டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதின் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலையா தசுகாதக ஜனதா விஸ்வாசே சா பிரசாதே தினாகத் கிருமிராஜ ஆயுர்வேத ஔஷத வெத்தின் கிருமிராஜ கரால்குலி படை அமாரு சா லதுரு பணுரோக சந்தா ஷனிக சுவேட கிருமிராஜ கரால்குலி ஐஎஸ்ஓ ஜிஎம்பி தத்துவ சாதிகளாத் கிருமிராஜ நிஷ்பாதன காகில் ஸ்லாஃப் எத்தலு திவின் புராசியலும் தேசிய ஔஷத விலந்து சல்சா ஓபட லாங்கம விலந்து சலேன்
1: නොදරයියේ පෙරලි කරන NLB මෙගා පව දැවන්ත මෙගා සුපිරි ටැග්කට අමතරව රුපියල් කෝටියක පව සුපිරි ටැග්ක සහ ග්‍රෑන්ඩ් සුපිරි ටැග්කට සුපිරි මෝටර රථයක් දිනන ලොකුම සුපිරි ටැග්ක දෙන එකම නොදරයිය NLB මෙගා පව ඔබත් අදම මිලදී ගන්න.
0: රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිත භාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන් මෝටර්සයිකල් නොවේ පෙරලිකාරයා TVS ලංකාවේදී නවීන තාක්ෂණින් හා ඉහළම ඉන්ධන කාර්යක්ෂමතාවෙන් නිපදවන TVS XL 100 heavy duty නවීන උපාංග සහිත මෝටර්සයිකලය පොකට් එකට දැනෙන්නේ නැතිව බජට් එකට සෙට් වෙන ගමනට වැඩට TVS XL 100 heavy duty මෝටර්සයිකලය පැදලම බලන්න TVS XL 100 heavy duty මෝටර්සයිකලය වැඩිම දුර දුවන ලංකාවේ මෝටර් බයිසිකලයේ TVS XL 100 අවසක් පුරා ජාතියක් විශ්වාසය තිබූ ලොතරැයි නොවේ කිරුල මහජන සම්පත දැන් සතියේ දින හතේම මහජන සම්පත රටටම සම්පත

0: FM 93.5, FM 93.7, La Kana, Radio ITN.
1: Look, yeah, mare vede ne uni. Dokki ki wale mare memory lost kila.
2: Memory lost? Call the doctor. Yaar sunnadi.
1: Mama, kiri ke bunne ayya, sini vede ne, muku tata pay vede karane ayya mata.
3: Oh my God.
2: சூப்பர் டாக்டர் நீ டாக்டர் ஹரியட்டம் கீழ தீரவானே
0: ஹினா வேவி சிந்து அன்ன FM 93.5 FM 93.7 ஹந்தேவி ஹතර வெද්දි டியூன் කරලා தியாகன்
4: பத்தமீசு மரிடம் மரிடம் ஈவினிங் டிரைவ் வித் சமித் அண்ட் சாரு